0: 싫어대? வணக்கம்
1: நமஸ்காரம்
2: நமஸ்கார்
0: ராம் ராம்
1: அஸ்ஸலாமு அலைக்கும்
2: சத்ய காலஜி
3: யா சர்வான்சார்த்த
0: ஏகஸ்